ரன்னி தம்மி சத்தி ரன்னி கரேசையாப்பா ரோபன கூடி கம்மி ஜோலே வயசோதேவ நாகி கட்டே தம் சஹம்மி பபரதும் ஹரியாவலா கவலா கஞ்சன வண்ண கயதோ கட